0: ஜீவனை ஒடிக்குட்டு சூடுக்கு சூக்கர்ச்சில் கிரி இயேசு கிறிஸ்து
1: win you me gamatin kama wadwa ho gamma miki ne ake win phone ma ake vuk male
0: ne chako chawa pa na ka chawa pa ro yo modiku
1: win phone palo ba ini no duchu ipiera boru ya bon wentonera beach speak fm we be dikare me ro chuponi
0: win gen matinini